காசிவலட்ட கண்ணன்பே காசிவலட்ட தென்னன்பே மனுஷகம் மினிசு நீ காசிவாசி அத்தியாயலங்க.

கந்தமென் லசன ஹொண்டரன் கந்தவன் வஸ்துவமகே மென்ன பலன் ஃப்ரெஞ்சோ உன் கந்தமென் லசன ஹொண்டரன் கந்தவன் வஸ்துவமகே

செல்மை காதல செல்மை இதன செல்மை அத்துக்குள்ளு கண்டி அமரச கண்டி சசிதவ